இந்தியா. பியூஷ் கோயல் கமாரின் மருத்துவமுதங்கன் மந்திரி லுவார் நகரில் பப்ளிக் பர்னாமா ஜுவல் இதுவார்டோ மர்டினியாஸ் வஸ்கிஸ் தி நியூ டெல்லி மலருய் குஹாந்தி மீடியா சோஷியல் கோயல் மனத்தக்கான் பாபா தலம் பர்த்தமுகன் தர்சபுத் மடேகா மலாக்கோகன் டிஸ்குசி ப்ரொடக்டிவ் மங்கினாய் பங்குவா தான் கமித்தன் இந்தியா பர்னாமா தி வர்பகாய் பிடாங் தர்மசுக் பர்டகங்காங் இன்வெஸ்டாசி லொகிஸ்டிக் கர்ஜா சமா டிஜிட்டல் தன் இன்ட்ராக்சி பிஸ்னஸ் அந்தரா லாக்கு உசாஹா பேத்தோபே சாங் மந்திரி மணிபுத்கான் மணிகா ஜுகா மஞ்சதா கி சாரா சாரா உத்துக் மணிகாத்கான் எக்ஸஸ் பசார் மம்புக்கா பொலுவாங் பாரு பாகி பர்டகங்காங் பிலாட்ரல் சர்தவான் பாக்தகான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பப்ளிக் டிஜிட்டல் இந்தியா தர்மாசுக் உபிஐ குணா மமாஜுகான் கோலாபராசி தலாம் பம்பராயன் டிஜிட்டல் தன் தாரா கலோலா டிஜிட்டல் அமெரிக்கா சரிக்காத் மங்கச்சாம்கலும்பாக் பம்புருந்தாக் ஹவுதி தி யமன் காரணா மங்கச்சாம் பலாயரான் கொமர்ஷியல் டிலாவுத் மேரா சுத்தலா கொலும்பாக் திருச்சிபுத் மங்கு மும்காம் ப்ளாக்கேட் லவுட் தனடப் அரப் சவுதி மந்திரி லுவார் நகரி அமெரிக்கா சரிக்காத் மார்க்கோ ரூபியோ மனியலாகான் ஈரான் அதாஸ் ப்ளாக்கேட் லவுட் எங் தீலா குகான் கொலும்பாக் பெருந்தாக் ஹவுதி ஆர் தனடப் அரப் சவுதி நமூன் பர்ஹரப் சித்துசி தர்சிபு தபாதிரகான் தி செல்ல செல்ல காத்தே ரிக்னல் தி பிலிப்பினா ரூபி மனத்தகான் பாபா சகாலா ஹாலியாங் மம்பதாசி பலயரான் மலலு இலவுத் மேரா அகான் மனிம்புல்கான் மசாலா சமா ஹால்னியா டிங்கான் பவர் மசாலா ஹான்யாங் தர்கை டிங்கான் சுலாத் ஹர்முஸ் ய மனிகாஸ்கான் பாபா அமெரிக்க சரிக்கா திருஸ் மமான்தாவு சித்துசி இனி டெங்கான் சர்மத் கொலும்பாக் ஹோதி மம்புகா ஃபோரோன் பாருமலாவான் அரப் சவுதி டெங்கான் மந்திரே கடிசான் ப்ளாக்கேட் லவுட் தரடப் கர்ஜான் திருச்சபூத் யங் மங்கச்சமான் கலாஞ்சரான் பஸ்குவான் மென்யா குளோஃபுல்தான் அருஸ் பர்கண்டங்கான் பரப் ஜபத் ஹோதி மனத்தக்கான் பாவா கொலும்பாக் திருச்சபூத் படஹாரி சுனின் மம் பணிங்காத்கான் பருசான் பருசான் பலாயரன் இன்டர்நேஷனல் உந்துக் மங் ஹாடிரி பர்னல் நிதிசான் மலலுய் சுலாத் பால் எல் மந்தேவ் பிந்து கார்பெங் மனஞ்சவ் லவுத் மெரா யாங் தர்லேதாக் தி சிசி சமன்ஜுங் அரப் யாங் பர்லாவான் கான் திங்கான் சுலாத் ஹர்முஸ் சுலாத் ஹர்முஸ் ஜலூர் யாங் திலலுய் சப்பெல்லிமா பாஸ்குனான் மென்யாக் துன்யா பாடமா சதமாய் தில்லா திதுத்து பைக் சிச்சாரா பன்னு மவுப்புன் சுபகாயான் சுஜக் பிராங் யாங் மலிபாத்கான் ஈரான் திமுலை படா துவார் புலு லபான் பர்வரி அகிபாத் சுரங்கான் அமெரிக்கா சரிக்கதன் இஸ்ராயல் மந்திரி லுவார் நகரி ருசியா சர்ஜே லவ்ரோவ் மங்கு மும்கான் பாபா இயா அகான் பர்த்தமு தெங்கான் மந்திரி லுவார் நகரி அமெரிக்கா சரிக்கத் மார்க்கு ருபியோ ஹாரி இனி தி செலசேதர் ரங்கயான் அச்சாரா மல்டிலாட்ரல் ஆசியான் யங் திடாங் பர்லாங் சுங் தி பிலிப்பினா லவ்ரோவ் மனிபுத்கான் பாபா இயா சம்பாத் பிரதிமு செங்கா திங்கான் ரூ வியூதாலாம் சபுவா ரெசப்சி தி மணில கமாரின் தி திமானா தி பாசிகான் பாபா பிரதிமு அந்தர்சிபுத் அகான் தி லக்ஸிகான் ஹரி இனி இயமங்கத்தக்கான் பாபா ருசிய மாசி பர்கம் பர்பெங்கான் பாட அசுசி பாபா அமெரிக்கா சரி கட்டிட மமாதர்கான் உதுசான் யாங் தி சம்பைகான் பாட புல்லான் அகுஸ்துஸ் தலாம் லாலு தலாம் பிரதிமுகான் புன்சாக் ருசியா அமெரிக்கா தி அங்குரு ரேஜ் சிமந்தாரா இத்து மந்திரி பர்தஹானான் அமெரிக்கா சரிக்காத் பீட் ஹெஸ்திக் மங்கத்தகான் கபாத பாரா செனாத்தோர் பாபா ருசிய தான் தியோங்கோக் மம்மாந்து ஈரான் தி சாத் தெஹரான் கம்பாலி மலான்சகான் சுரங்கான் தரஹடாப் கப்பல் கப்பல் கொமர்சியல் தன் அமெரிக்கா சரிக்காத் மங்கின் காத்கான் ஆப்ராசி மிலிட்டல் தி செக்கிட்டர் சுலாத் ஹர்முஸ் உக்ரேனா தருஸ் மலான்ஜுத்கான் பர்லவான் தரஹடப் இன்வெஸ்டாஸ் இன்வாசி ருசியா தி பவக்க ஃபமிம்பினான் மிலித்தர் யங்பாரு சுற்றுலா பிரசிடென்ட் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி மனமுஹி துன்துஹான் பப்ளிக் டன்மம்பர் ஹந்திகான் பங்களாமர் தெர்திங்கான்யா உக்ரேனா தேலா மஞ்சதாத் கமாஜுவான் சிக்னிஃபிகண்ட் அலம் பிரங் தஹூன் இனி நமுன் க கராத்தான் ஹுபுங்கான் அண்டாரா கபாலா அங்குதான் தரத் யங் அகான் லென்சார் தான் மந்திரி பர்தஹனான் சம்பாத் மஞ்சகான் உபாய மரேகா கதுவான ஹிலாங் க ஹிலாங்கான் ஜாபத்தான் மடேகா மனுசூல் பலு பார்கான் பசார் பசார் பம்ரேந்தா யங் திலாகுகான் ஜெலன்ஸ்கி பிக்